ஆகாஷ்மணி கொல்கத்தா புன்சாய் மொடகல் துருவி கட்டுட துருவி மிட்டாரியா கீதாஞ்சலி உச்சன் தால்மகன் அஜமெத்தாபுனப்பே சாந்தாடி ஆக்கடா நித்து சிங்கர் பிராரியா சாந்தாடி ஆக்கடா தோ எத்தோப் ஹுயுக்கனா பொயிரானி சும்பரி முர்மு ஆர் சாந்தன் குவா சிரிஞ்சத்தேத் சிரிந்தோ தோங் சிரிஞ்ச